0: ஒரிஜினல் ஜப்பான் வாகனியா கண்ண யன்ன லக்ஸோ ஓட்டோ ஹோஸ் வெட்டட ஹோண்டா வெசல்ஸ் சுசுகி ஆல்டோ ஹைபிரிட் நன் ஹைபிரிட் சுசுகி வெகனார் டைஹாட்சு மீரா டொயோட்டா யாரிஸ் மே சியலும ஜப்பான் வாகன லக்ஸோ ஓட்டோ ஹோஸ் வெட்டின் வசர தேகக வககீம ஹோ கிலோமீட்டர் லக்ஷேக தாவன சஹதிகே லீசின் பாசுகம் ரக்ஷண எக்கம வாலக் யட்டின் லக்ஸோ ஓட்டோ ஹோஸ் 511 துண அவிசா வேல பார கடுவேல லக்ஸோ ஓட்டோ ஹோஸ் 0.71 0.66 4
1: நிஷ்பாத்தனையா செல்வலின் தென் ஒப்பட்ட மிலதி கத்த ஹெக்கர் லிவோஸ் பி